0: தகானே உள்ளங்கி போயிடப்பா.
1: உள்ளங்கி சித்தா உள்ளங்கி புத்தி
0: உள்ளங்கி போ காயுண்ணா
1: காயுண்ணா.
0: யாரு அஸ்தம் செங் மிசி செங் மோச்சலானோ கண்டேனா போ
1: கங்கோன். யாரு அஸ்தம் செங் மோ புப்பூர் மன்னா மோ புப்பூர்
0: ஏ நியமான் nah operasi plastik
2: duwi
0: tak operasi plastik tak kresek anggone
2: ada nak
0: sing ado
2: yen dot cunguh beli lanying tebok-tebok ben duwi tak bio lanying
0: iya duwi lanying ada ana tu sing cunguh eh
2: ada nak ado nak kita yen nak dot cunguh lanying nak duwi ngono bo
1: kan tadu meluber
0: yen an beli banyak gede pantak gaji latang nyak gede
1: genet kedan
2: ae luung mon mantan nyak bio gede.
3: Aduh, lateng yang mengiung kan?
0: Lateng iung ada tu. Dijo malih ngerarah karatu.
1: Coba yang penyeruan kan kanggo.
0: Yo sengang wang.
1: Yo ada masalah.